0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆண்டோர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கண் முன்னொன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார். தோஸ் கோல்டன் பேலஸஸ், தோஸ் கோர்ஜியஸ் ஹால்ஸ் வித் ஃபர்னிச்சர் சூப்பர்ஃபுலியஸ்லி ஃபேர், தோஸ் ஸ்டேட்லி கோர்ட்ஸ், தோஸ் ஸ்கை என்கவுண்டரிங் வால்ஸ் வேனிஷ் ஆல் லைக் வேப்பர் இன் தி ஏர். அவர் என்ன, நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால், ஆன அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை முட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருவழிப்பாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது கிறிஸ்துவின் மீட்பு பணியில் நாம் பங்கேற்று அவரோடு ஒன்றிணையும் புனித நிகழ்வு. மே 20 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிப்பாடு பற்றிய கோட்பாடு என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் பேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கோட்பாட்டை உருவாக்கியதில் பொது சங்க தந்தையர்கள் சடங்கு முறைகளை சீர்திருத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக திரு அவையை உருவாக்கி ஒன்றிணைக்கும் உயிருள்ள பிணைப்பான கிறிஸ்துவின் மறைபொருளை திரு அவை உற்று நோக்கவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் வழிநடத்த விரும்பினர். உண்மையில் திருவழிபாடு என்பது இந்த மறைபொருளின் இதயத்துடிப்பை தொடுவதாகும். இதுவே திரு அவை கிறிஸ்துவிடமிருந்து தன் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் காலமாகவும் களமாகவும் அமைகிறது. திருவழிபாட்டில்தான் நமது மீட்பின் பணி நிறைவேற்றப்படுகிறது. இதுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என மாற்றி அமைகிறது. 20ஆம் நூற்றாண்டில் திரு அவை கண்ட விவிலியம் திரு அவை மரபு மற்றும் திருவழிபாடு ஆகிய 3 தளங்களிலான புதுப்பித்தல் சுட்டிக்காட்டுவது போல இந்த மறைபொருள் என்பது ஏதோ ஒரு மர்மமான விடயம் அல்ல. மாறாக புனித பவுல் கூறுவது போல காலங்காலமாக மறைந்திருந்து கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் மீட்பு திட்டமாகும். எனவே திருவழிபாட்டின் அருட்சாதன முறைப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மாட்சிமைப்படுத்துதல் ஆகிய பாஸ்கா நிகழ்வே கிறிஸ்துவ மறைபொருள் ஆகும். ஆகையால் நாம் எப்போதெல்லாம் அவரது பெயரால் கூடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த மறைபொருளின் ஆழத்திற்குள் நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். கிறிஸ்துவே திரு அவை என்னும் மறைபொருளின் உள்ளார்ந்த இயக்கு சக்தி சிலுவையில் அவரது திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உருவான கடவுளின் தூய மக்களே இத்திரு அவை. புனித திருவழிபாட்டில் அவர் தமது தூய அவின் வல்லமையால் இன்றும் தொடர்ந்து செயலாற்றுகிறார். அவர் தமது மனவாட்டியாகிய திரு அவையை புனிதப்படுத்தி தந்தையாம் இறைவனுக்கு தாம் ஒப்புக்கொடுக்கும் வழியில் அவளையும் இணைத்துக் கொள்கிறார். அறிவிக்கப்படும் இறைவார்த்தை, அருட்சாதனங்கள், வழிபாட்டை முன்னின்று நடத்தும் பணியாளர்கள், கூடியிருக்கும் மக்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை ஆகியவற்றின் வாயிலாக அவர் தமது இணையற்ற குருத்துவத்தை செயல்படுத்துகிறார். புனித அகஸ்தீன் கற்பித்தது போல திரு அவை நற்கருணை கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் உடலை பெற்றுக்கொண்டு தான் எதை பெறுகிறோமோ அதுவாகவே மாறுகிறது. அதாவது கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியின் வழியாக கடவுள் வாழும் உறைவிடமாகவும் மாறுகிறது. இதுவே நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து இறை ஒன்றிப்பில் நம்மை கட்டி எழுப்பும் நமது மீட்பின் பணியாகும். புனித திருவழிபாட்டில் இந்த ஒன்றிப்பானது சடங்குகள் மற்றும் மன்றாட்டுகள் வழியாக செயலாக்கம் பெறுகிறது. மன்றாட்டே நம்பிக்கையின் விதி என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப திரு அவையின் வழிபாட்டு முறைகள் அவளது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அதே வேளையில் திரு அவை என்ற அடையாளத்தையும் வடிவமைக்கின்றன. பறைசாற்றப்படும் இறைவார்த்தை, அருட்சாதன கொண்டாட்டங்கள், வழிபாட்டு செய்கைகள், அமைதி மற்றும் புனிதமான தலம் ஆகிய அனைத்தும் தந்தையாம் இறைவனால் அழைக்கப்பட்ட மக்களையும் கிறிஸ்துவின் உடலையும் தூய ஆவியின் ஆலயத்தையும் பிரதிபலிப்பதுடன் அவற்றை உருவாக்குவதிலும் பங்காற்றுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு கொண்டாட்டமும் ஜெபிக்கின்ற திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாக திகழ்கிறது என்பதை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் நினைவூட்டினார். திருவழிபாடு என்பது கிறிஸ்துவின் மறைபொருள்களுக்கான ஒரு பணி என்றால் அது ஏன் திரு அவையின் செயல்பாடுகள் அனைத்தும் நோக்கியிருக்கும் சிகரம் மற்றும் அவளது ஆற்றல் அனைத்தும் ஊற்றெடுக்கும் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். திரு அவையின் செயல்பாடுகள் திருவழிபாடோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. இருப்பினும் நற்செய்தி பணி, ஏழைகளுக்கான சேவை, மனித வாழ்வின் யதார்த்தங்களில் உடன் பயணித்தல் என திரு அவையின் அனைத்து பணியும் இந்த சிகரத்தை நோக்கியே சங்கமிக்கின்றன. அதற்கு பிரதிபலனாக திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை ஆண்டவரின் பாஸ்கா நிகழ்வில் இடைவிடாது திளைக்க செய்வதன் மூலம் அவர்களை தாங்கி பிடிக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பு, அருட்சாதன கொண்டாட்டங்கள் மற்றும் பொது மன்றாட்டுகள் வழியாக நம்பிக்கையாளர்கள் தங்களது நம்பிக்கையிலும் இறைப்பணியிலும் வலுவூட்டப்பட்டு புத்துயிர் பெறுகிறார்கள். எனவே திருவழிபாட்டில் பங்கேற்பது என்பது உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற ஈடுபாடு ஆகிய இரண்டுமே ஆகும். இந்த பங்கேற்பு அன்றாட வாழ்க்கையில் அறநெறி மற்றும் ஆன்மீக ஆற்றலோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடும் திருவழிபாடு நமது வாழ்வாகவே மாறும். வழிபாட்டில் நாம் பெற்ற அனுபவத்தை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்வை இது நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இவ்வாறாக நமது அன்றாட வாழ்வே தூயதும் கடவுளுக்கு உகந்ததுமான உயிருள்ள பலியாகவும் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான வழிபாடாகவும் மாறுகிறது. எனவே திருவழிபாடு திரு அவையில் உள்ளவர்களை நாள்தோறும் ஆண்டவருக்குரிய தூய ஆலயமாக கட்டி எழுப்புவதுடன் அனைவரையும் வரவேற்கின்றன. ஒரு திறந்த சமூகமாகவும் அவர்களை உருவாக்குகிறது. திருவழிபாட்டில் தூய ஆவியார் குடிக்கொண்டுள்ளார். அது நம்மை கிறிஸ்துவின் வாழ்விற்குள் அழைத்து சென்று நம்மை அவரது உடலாக மாற்றுகிறது. இவ்வாறாக கிறிஸ்துவில் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்றாக இணைந்திருப்பதன் அடையாளமாக அது திகழ்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல, உலகம் இன்னும் அதனை உணராமலே இருக்கலாம், ஆனால் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் பங்கு கொள்ள எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டின் சடங்குகள், அடையாளங்கள், வழிபாட்டு செய்கைகள் மற்றும் அனைத்திற்கும் மேலாக அதில் விளங்கும் கிறிஸ்துவின் உயிருள்ள உடனிருப்பு ஆகியவற்றால் நம் உள்ளம் செதுக்கப்பட நாம் இடமளிப்போம். இவை குறித்து வரும் மறைக்கல்வி தொடர்களில் நாம் தொடர்ந்து ஆழமாக பயில்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.

0: செய்திகள்.
1: கனடாவின் தூய ஜெரோம் பல்கலைக்கழகம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிகளையும் போதனைகளையும் முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் திருத்தந்தை பிரான்சிஸ் நிறுவனம் என்ற புதிய கல்வி அமைப்பை தொடங்கியுள்ளது. இத்தகைய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம் இதுவாகும். மறைந்த திருத்தந்தையின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் உருவாக்க திட்டங்களை இந்நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதுகுறித்து மே 18 திங்களன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தூய ஜெரோம் பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் பீட்டர் மீகான் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனைகள் இக்காலத்தின் தேவை என்றும் அந்த ஆன்மீக மரபினை உயிர்ப்புடன் முன்னெடுத்துச் செல்வதே இந்த நிறுவனத்தின் கடமை என்றும் எடுத்துக்காட்டினார். நவீன உலகின் சவால்களையும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடுகளையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமாக அறிந்திருந்தார் என்றும் புலம்பெயர்ந்தோர் நலன், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்தல் போன்றவை திருத்தந்தையின் முக்கியமான பணிகளாகும் என்றும் டாக்டர் மீகான் அவர்கள் கூறினார். மேலும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் முன்னிலைப்படுத்திய கூட்டுப்பயணம் மற்றும் இரண்டாம் வத்திக்கான் சங்க முடிவுகளை அமல்படுத்துதல் போன்ற கருப்பொருள்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சிந்தனைகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக குறிப்பிட்ட மீகான் அவர்கள் இந்த அடிப்படை நோக்கங்களே அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளின் மைய புள்ளியாக அமையும் என்று கூறினார்.
2: பியாட்சா சான் பியத்ரோ இதழில் வெளியான ஒரு கடிதத்தின் வழியாக ரெஜியோ கலாப்ரியாவைச் சேர்ந்த பியத்ரோ என்ற மாணவர் தனது மன போராட்டங்களை திருத்தந்தையிடம் வெளிப்படுத்தியுள்ளார். பள்ளி பருவம் மற்றும் பங்கு சமூகத்தின் ஊடகத்தால் தான் வளர்த்தெடுத்த நட்புறவுகள் காலப்போக்கில் சிதைந்து விடுமோ என்ற கவலையும் பிரிவின் அச்சமும் தனக்கு இருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இளைஞனின் கடிதத்திற்கு பதிலளித்த திருத்தந்தை நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கும் வார்த்தைகளால் அவரை தேற்றியதுடன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும், கிறிஸ்துவின் அன்பு தனிப்பட்ட ஒருவருக்கானது என்றும், நமது வாழ்வின் தெரிவுகளுக்கோ அல்லது எதிர்கால மாற்றங்களுக்கோ அப்பாற்பட்டு இறைவனின் அன்பு எக்காலத்திலும் மாறாது என்றும் வலியுறுத்தினார். இயேசுவும் தன் வாழ்வில் உன்னதமான நட்பின் இனிமையையும் அதே சமயம் பிரிவின் துயரையும் துரோகத்தின் வலியையும் நேரில் சந்தித்தவர் என்பதை பியத்ரோவுக்கு சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உண்மையான உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தை இயேசு நன்கு புரிந்து கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனைத்தையும் உடனடியாக புரிந்து கொள்ள அவசரப்பட வேண்டாம் என்று இளைஞனை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, காலத்தை ஒரு பொறுமையான ஆசிரியர் என்றும், அது காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது என்றும் குறிப்பிட்டார்.
1: உக்ரைன் போரினால் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள இந்த வேளையில் அருளாளர் பட்ட பரிசீலனையில் இருக்கும் ராபர்ட் சூமனின் தொலைநோக்கு நல்லிணக்க முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மே 19 செவ்வாயன்று ஸ்ட்ராஸ்பர்க்கில் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற அமர்வில் ஐரோப்பிய தகுதி விருதை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள் திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் ராபர்ட் சூமன் அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான செயல்முறைகள் தற்போது நடந்து வருவதையும் எடுத்துக்காட்டியுள்ளார். மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை வாக்குறுதி மட்டுமல்ல, திரு அவையின் முக்கிய அர்ப்பணிப்புமாகும் என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் கிறிஸ்தவ வரலாற்றில் வேரூன்றிய ஐரோப்பியாவின் விழுமியங்களை எடுத்துரைத்ததுடன், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனித அன்பு எக்காரம் கொண்டும் மீறப்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐரோப்பிய அமைப்புகளுடன் இணைந்து அமைதியை உருவாக்கும் கைவினை கலைஞர்களாக செயல்பட திருப்பிடம் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒற்றுமையின் தொடக்கப்புள்ளியான ஷூமன் பிரகடனத்தின் 75th ஆண்டையொட்டி இந்த ஆண்டு முதன்முதலாக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்காற்றிய சிறந்த நபர்களை கௌரவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இவ்விருதை வழங்குகிறது.
2: சகோதரி வெரோனிகா ரகோவா படுகொலை செய்யப்பட்டதன் 10th நினைவு நாளையொட்டி மே 17 ஞாயிறன்று அவரது சொந்த ஊரான பனோவில் நினைவு திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலிக்கு பேராயர் நிக்கோலா கிரசோலி அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த திருப்பலியின் போது சகோதரி வெரோனிகா மறைபரப்பிற்கான தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை எடுத்துக்காட்டிய பேராயர் கிரசோலி அவர்கள் அவரை மறைபரப்பு பணியின் சிறந்த முன்மாதிரியாக குறிப்பிட்டு, அவரை புனிதராக அறிவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்ற தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். சகோதரி வெரோனிகா ரகோவா மறைந்து 10 கடந்த நிலையிலும் அவரது இறை நம்பிக்கையும் சேவையும் ஸ்லோவாக்கியா மற்றும் தெற்கு சூடானில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. 1958 ஆண்டு அப்போதைய ஸ்லோவோக்கியாவில் பிறந்த சகோதரி வெரோனிகா தூய ஆவியின் ஊழியர்கள் சபையை சேர்ந்தவர். இவர் கனாவிலும் பின்னர் சூடான் மற்றும் தெற்கு சூடானிலும் மறைபரப்பு பணி மருத்துவராக பணியாற்றினார். பின்னர் ஏய் நகரில் உள்ள புனித பகிதாவின் மருத்துவ மையத்தை அவர் வழிநடத்தினார். கடந்த 2016 மே 16 அன்று தென் சூடானில் ஆபத்தான நிலையிலிருந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு திரும்பிய சகோதரி வெரோனிகா ராணுவ வீரர்களால் சோதனை சாவடியில் சுடப்பட்டார். உடனடியாக கென்யாவின் நைரோபி நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மே 20 அன்று உயிரிழந்தார். தான் ஏன் தென் சூடானை விட்டு வெளியேறவில்லை என்பதற்கு கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் என இறப்பதற்கு முன்பு சகோதரி வெரோனிகா அளித்த உருக்கமான விளக்கமே அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கண் முன்னொன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார். தோஸ் கோல்டன் பேலஸஸ், தோஸ் கோர்ஜியஸ் ஹால்ஸ் வித் ஃபர்னிச்சர் சூப்பர் ஃபுல்யூஸ்லி ஃபேர், தோஸ் ஸ்டேட்லி கோர்ட்ஸ், தோஸ் ஸ்கை என்கவுண்டரிங் வால்ஸ் வேனிஷ் ஆல் லைக் வேப்பர் இன் தி ஏர். அவர் என்ன, நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால், ஆன அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை மட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருவழிப்பாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது கிறிஸ்துவின் மீட்பு பணியில் நாம் பங்கேற்று அவரோடு ஒன்றிணையும் புனித நிகழ்வு. மே 20 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி, 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிப்பாடு பற்றிய கோட்பாடு என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் பேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கோட்பாட்டை உருவாக்கியதில் பொதுசங்கத் தந்தையர்கள் சடங்கு முறைகளை சீர்திருத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக திரு அவையை உருவாக்கி ஒன்றிணைக்கும் உயிருள்ள பிணைப்பான கிறிஸ்துவின் மறைபொருளை திரு அவை உற்று நோக்கவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் வழிநடத்த விரும்பினர். உண்மையில் திருவழிபாடு என்பது இந்த மறைபொருளின் இதயத்துடிப்பை தொடுவதாகும். இதுவே திரு அவை கிறிஸ்துவிடமிருந்து தன் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் காலமாகவும் களமாகவும் அமைகிறது. திருவழிபாட்டில்தான் நமது மீட்பின் பணி நிறைவேற்றப்படுகிறது. இதுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என மாற்றியமைகிறது. 20ஆம் நூற்றாண்டில் திரு அவை கண்ட விவிலியம் திரு அவை மரபு மற்றும் திருவழிபாடு ஆகிய 3 தளங்களிலான புதுப்பித்தல் சுட்டிக்காட்டுவது போல இந்த மறைபொருள் என்பது ஏதோ ஒரு மர்மமான விடயம் அல்ல. மாறாக புனித பவுல் கூறுவது போல காலங்காலமாக மறைந்திருந்து கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் மீட்பு திட்டமாகும். எனவே திருவழிபாட்டின் அருட்சாதன முறைப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மாட்சிமைப்படுத்துதல் ஆகிய பாஸ்கா நிகழ்வே கிறிஸ்துவ மறைபொருள் ஆகும். ஆகையால் நாம் எப்போதெல்லாம் அவரது பெயரால் கூடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த மறைபொருளின் ஆழத்திற்குள் நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். கிறிஸ்துவே திரு அவை என்னும் மறைபொருளின் உள்ளார்ந்த இயக்க சக்தி சிலுவையில் அவரது திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உருவான கடவுளின் தூய மக்களே இத்திரு அவை. புனித திருவழிபாட்டில் அவர் தமது தூய அவின் வல்லமையால் இன்றும் தொடர்ந்து செயலாற்றுகிறார். அவர் தமது மனவாட்டியாகிய திரு அவையை புனிதப்படுத்தி தந்தையாம் இறைவனுக்கு தாம் ஒப்புக்கொடுக்கும் வழியில் அவளையும் இணைத்துக் கொள்கிறார். அறிவிக்கப்படும் இறைவார்த்தை, அருட்சாதனங்கள், வழிபாட்டை முன்னின்று நடத்தும் பணியாளர்கள், கூடியிருக்கும் மக்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை ஆகியவற்றின் வாயிலாக அவர் தமது இணையற்ற குருத்துவத்தை செயல்படுத்துகிறார். புனித அகஸ்தீன் கற்பித்தது போல திரு அவை நற்கருணை கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் உடலை பெற்றுக்கொண்டு தான் எதை பெறுகிறோமோ அதுவாகவே மாறுகிறது. அதாவது கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியின் வழியாக கடவுள் வாழும் உறைவிடமாகவும் மாறுகிறது. இதுவே நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து இறை ஒன்றிப்பில் நம்மை கட்டி எழுப்பும் நமது மீட்பின் பணியாகும். புனித திருவழிபாட்டில் இந்த ஒன்றிப்பானது சடங்குகள் மற்றும் மன்றாட்டுகள் வழியாக செயலாக்கம் பெறுகிறது. மன்றாட்டே நம்பிக்கையின் விதி என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப திரு அவையின் வழிபாட்டு முறைகள் அவளது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அதே வேளையில் திரு அவை என்ற அடையாளத்தையும் வடிவமைக்கின்றன. பறைசாற்றப்படும் இறைவார்த்தை, அருட்சாதன கொண்டாட்டங்கள், வழிபாட்டு செய்கைகள், அமைதி மற்றும் புனிதமான தலம் ஆகிய அனைத்தும் தந்தையாம் இறைவனால் அழைக்கப்பட்ட மக்களையும் கிறிஸ்துவின் உடலையும் தூய ஆவியின் ஆலயத்தையும் பிரதிபலிப்பதுடன் அவற்றை உருவாக்குவதிலும் பங்காற்றுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு கொண்டாட்டமும் ஜெபிக்கின்ற திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாக திகழ்கிறது என்பதை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் நினைவூட்டினார். திருவழிபாடு என்பது கிறிஸ்துவின் மறைபொருள்களுக்கான ஒரு பணி என்றால் அது ஏன் திரு அவையின் செயல்பாடுகள் அனைத்தும் நோக்கியிருக்கும் சிகரம் மற்றும் அவளது ஆற்றல் அனைத்தும் ஊற்றெடுக்கும் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். திரு அவையின் செயல்பாடுகள் திருவழிபாடோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. இருப்பினும் நற்செய்தி பணி, ஏழைகளுக்கான சேவை, மனித வாழ்வின் யதார்த்தங்களில் உடன் பயணித்தல் என திரு அவையின் அனைத்து பணியும் இந்த சிகரத்தை நோக்கியே சங்கமிக்கின்றன. அதற்கு பிரதிபலனாக திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை ஆண்டவரின் பாஸ்கா நிகழ்வில் இடைவிடாது திளைக்க செய்வதன் மூலம் அவர்களை தாங்கி பிடிக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பு, அருட்சாதன கொண்டாட்டங்கள் மற்றும் பொது மன்றாட்டுகள் வழியாக நம்பிக்கையாளர்கள் தங்களது நம்பிக்கையிலும் இறைப்பணியிலும் வலுவூட்டப்பட்டு புத்துயிர் பெறுகிறார்கள். எனவே திருவழிபாட்டில் பங்கேற்பது என்பது உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற ஈடுபாடு ஆகிய இரண்டுமே ஆகும். இந்த பங்கேற்பு அன்றாட வாழ்க்கையில் அறநெறி மற்றும் ஆன்மீக ஆற்றலோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடும் திருவழிபாடு நமது வாழ்வாகவே மாறும். வழிபாட்டில் நாம் பெற்ற அனுபவத்தை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்வை இது நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இவ்வாறாக நமது அன்றாட வாழ்வே தூயதும் கடவுளுக்கு உகந்ததுமான உயிருள்ள பலியாகவும் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான வழிபாடாகவும் மாறுகிறது. எனவே திருவழிபாடு திரு அவையில் உள்ளவர்களை நாள்தோறும் ஆண்டவருக்குரிய தூய ஆலயமாக கட்டி எழுப்புவதுடன் அனைவரையும் வரவேற்கின்றன. ஒரு திறந்த சமூகமாகவும் அவர்களை உருவாக்குகிறது. திருவழிபாட்டில் தூய ஆவியார் குடிக்கொண்டுள்ளார். அது நம்மை கிறிஸ்துவின் வாழ்விற்குள் அழைத்து சென்று நம்மை அவரது உடலாக மாற்றுகிறது. இவ்வாறாக கிறிஸ்துவில் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்றாக இணைந்திருப்பதன் அடையாளமாக அது திகழ்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல, உலகம் இன்னும் அதனை உணராமலே இருக்கலாம், ஆனால் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் பங்கு கொள்ள எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டின் சடங்குகள், அடையாளங்கள், வழிபாட்டு செய்கைகள் மற்றும் அனைத்திற்கும் மேலாக அதில் விளங்கும் கிறிஸ்துவின் உயிருள்ள உடனிருப்பு ஆகியவற்றால் நம் உள்ளம் செதுக்கப்பட நாம் இடமளிப்போம். இவை குறித்து வரும் மறைக்கல்வி தொடர்களில் நாம் தொடர்ந்து ஆழமாக பயில்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.

0: செய்திகள்.
1: கனடாவின் தூய ஜெரோம் பல்கலைக்கழகம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிகளையும் போதனைகளையும் முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் திருத்தந்தை பிரான்சிஸ் நிறுவனம் என்ற புதிய கல்வி அமைப்பை தொடங்கியுள்ளது. இத்தகைய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம் இதுவாகும். மறைந்த திருத்தந்தையின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் உருவாக்க திட்டங்களை இந்நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதுகுறித்து மே 18 திங்களன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தூய ஜெரோம் பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் பீட்டர் மீகான் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனைகள் இக்காலத்தின் தேவை என்றும் அந்த ஆன்மீக மரபினை உயிர்ப்புடன் முன்னெடுத்துச் செல்வதே இந்த நிறுவனத்தின் கடமை என்றும் எடுத்துக்காட்டினார். நவீன உலகின் சவால்களையும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடுகளையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமாக அறிந்திருந்தார் என்றும் புலம்பெயர்ந்தோர் நலன், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்தல் போன்றவை திருத்தந்தையின் முக்கியமான பணிகளாகும் என்றும் டாக்டர் மீகான் அவர்கள் கூறினார். மேலும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் முன்னிலைப்படுத்திய கூட்டுப்பயணம் மற்றும் இரண்டாம் வத்திக்கான் சங்க முடிவுகளை அமல்படுத்துதல் போன்ற கருப்பொருள்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சிந்தனைகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக குறிப்பிட்ட மீகான் அவர்கள் இந்த அடிப்படை நோக்கங்களே அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளின் மைய புள்ளியாக அமையும் என்று கூறினார்.
2: பியாட்சா சான் பியத்ரோ இதழில் வெளியான ஒரு கடிதத்தின் வழியாக ரெஜியோ கலாப்ரியாவை சேர்ந்த பியத்ரோ என்ற மாணவர் தனது மன போராட்டங்களை திருத்தந்தையிடம் வெளிப்படுத்தியுள்ளார். பள்ளி பருவம் மற்றும் பங்கு சமூகத்தின் ஊடகத்தால் தான் வளர்த்தெடுத்த நட்புறவுகள் காலப்போக்கில் சிதைந்து விடுமோ என்ற கவலையும் பிரிவின் அச்சமும் தனக்கு இருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இளைஞனின் கடிதத்திற்கு பதிலளித்த திருத்தந்தை நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கும் வார்த்தைகளால் அவரை தேற்றியதுடன் இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும் கிறிஸ்துவின் அன்பு தனிப்பட்ட ஒருவருக்கானது என்றும் நமது வாழ்வின் தெரிவுகளுக்கோ அல்லது எதிர்கால மாற்றங்களுக்கோ அப்பாற்பட்டு இறைவனின் அன்பு எக்காலத்திலும் மாறாது என்றும் வலியுறுத்தினார். இயேசுவும் தன் வாழ்வில் உன்னதமான நட்பின் இனிமையையும் அதே சமயம் பிரிவின் துயரையும் துரோகத்தின் வலி நேரில் சந்தித்தவர் என்பதை பியத்ரோவுக்கு சுட்டிக்காட்டிய திருத்தந்தை உண்மையான உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தை இயேசு நன்கு புரிந்து கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனைத்தையும் உடனடியாக புரிந்து கொள்ள அவசரப்பட வேண்டாம் என்று இளைஞனை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை காலத்தை ஒரு பொறுமையான ஆசிரியர் என்றும் அது காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது என்றும் குறிப்பிட்டார்.
1: உக்ரைன் போரினால் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள இந்த வேளையில் அருளாளர் பட்ட பரிசீலனையில் இருக்கும் ராபர்ட் சூமனின் தொலைநோக்கு நல்லிணக்க முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மே 19 செவ்வாயன்று ஸ்ட்ராஸ்பர்க்கில் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற அமர்வில் ஐரோப்பிய தகுதி விருதை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள் திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் ராபர்ட் சூமன் அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான செயல்முறைகள் தற்போது நடந்து வருவதையும் எடுத்துக்காட்டியுள்ளார். மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை வாக்குறுதி மட்டுமல்ல திரு அவையின் முக்கிய அர்ப்பணிப்புமாகும் என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் கிறிஸ்தவ வரலாற்றில் வேரூன்றிய ஐரோப்பியாவின் விழுமியங்களை எடுத்துரைத்ததுடன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனித அன்பு எக்காரம் கொண்டும் மீறப்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐரோப்பிய அமைப்புகளுடன் இணைந்து அமைதியை உருவாக்கும் கைவினை கலைஞர்களாக செயல்பட திருப்பிடம் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒற்றுமையின் தொடக்கப்புள்ளியான ஷூமன் பிரகடனத்தின் 75th ஆண்டையொட்டி இந்த ஆண்டு முதன்முதலாக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்காற்றிய சிறந்த நபர்களை கௌரவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இவ்விருதை வழங்குகிறது.
2: சகோதரி வெரோனிகா ரகோவா படுகொலை செய்யப்பட்டதன் 10th நினைவு நாளையொட்டி மே 17 ஞாயிறன்று அவரது சொந்த ஊரான பனோவில் நினைவு திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலிக்கு பேராயர் நிக்கோலா கிரசோலி அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த திருப்பலியின் போது சகோதரி வெரோனிகா மறைபரப்பிற்கான தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை எடுத்துக்காட்டிய பேராயர் கிரசோலி அவர்கள் அவரை மறைபரப்பு பணியின் சிறந்த முன்மாதிரியாக குறிப்பிட்டு அவரை புனிதராக அறிவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்ற தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். சகோதரி வெரோனிகா ரகோவா மறைந்து 10 கடந்த நிலையிலும் அவரது இறை நம்பிக்கையும் சேவையும் ஸ்லோவாக்கியா மற்றும் தெற்கு சூடானில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. 1958 அப்போதைய ஸ்லோவாக்கியாவில் பிறந்த சகோதரி வெரோனிகா தூய ஆவியின் ஊழியர்கள் சபையை சேர்ந்தவர். இவர் கனாவிலும் பின்னர் சூடான் மற்றும் தெற்கு சூடானிலும் மறைபரப்பு பணி மருத்துவராக பணியாற்றினார். பின்னர் ஏய் நகரில் உள்ள புனித பகிதாவின் ரோமாவின் மருத்துவ மையத்தை அவர் வழி நடத்தினார். கடந்த 2016 மே 16 அன்று தென் சூடானில் ஆபத்தான நிலையிலிருந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு திரும்பிய சகோதரி வெரோனிகா ராணுவ வீரர்களால் சோதனை சாவடியில் சுடப்பட்டார். உடனடியாக கென்யாவின் நைரோபி நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மே 20 அன்று உயிரிழந்தார். தான் ஏன் தென் சூடானை விட்டு வெளியேறவில்லை என்பதற்கு கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் என இறப்பதற்கு முன்பு சகோதரி வெரோனிகா அளித்த உருக்கமான விளக்கமே அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் என்னும் பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். நேற்று முதல் கருத்தினை ஆய்ந்தோம். இன்று இரண்டாம் கருத்துக்குள் நுழைகிறோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செயலும், அதாவது ஏவுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நாயை ஏவி விட்டுட்டாங்க பாருங்கள், அது லொல் லொல்னு கரைச்சி கிடக்கும், விரட்டும். ஏவுதல், ஏவி விடுதல். ஆக இங்கு யாரும் எந்த வகையிலும் தீயவற்றை ஏவி விடக்கூடாது, மாறாக நல்லவர்கள் நல்லவற்றை செய்ய சொல்வார்கள், அதற்கு பெயர் ஏவுதல். அப்படிப்பட்ட இன் குணத்தார், நற்குணத்தார் ஏவுகிற, சுட்டிக்காட்டுகிற, வழிநடத்துகிற அந்த செயலை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நற்செயல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களும் மேன்மை உடையவர்களுடைய செயல்களை செய்கிறார்கள் என்பதாக பொருள்படுகிறது. அப்படியென்றால் இங்கு தலையான ஒன்று இது என்று வள்ளுவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுளெல்லாம் தலை. இந்த தலைங்கிறது ஒரு அருமையான ஒரு சொல். மீண்டும் திருக்குறளிலே பல குறள்கள் தலை என்று முடியும் பார்த்துடுங்க. ஒருவேளை இந்த குறள்கள் யாருக்கெல்லாம் தெரிந்து என்னோட சேர்ந்து கொஞ்சம் இணைந்து சொல்லுங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தலையானது, அந்த தலையான தன்மைகளுள் இடம்பெறுகிற அந்த செய்திகளுள் ஒன்றாக எது வைக்கப்படுகிறது என்றால், தம்மை விடவும் நல்ல மேன் மக்களாக இருக்கிற அந்த பெரியவர்கள் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு அடிபணிந்து அவர்கள் ஏவுகிற முறையிலே செய்தல். இயேசு பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவராக இருக்கிறார். அதனால் தான் சொல்வார் அவர், உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருள் என்ன? அப்படி சொல்லி அவர் ஏவுகிறார், இதை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அதனால் நாம் இருக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு புரிதல். அதிலும் கூடுதலாக இங்கு மிகச்சிறந்த ஒரு சான்றோராக இருக்கிற ஒருவர், ஒரு மாந்தர், அவர் சொல்லுகிறார், எனவே அதை நாம் செய்ய வேண்டும். அப்போ வீடுகளில் பெற்றோர்கள் இத்தகைய சான்றோர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் இவர்கள் பெற்றோருக்கு செவிமடுக்க வேண்டும். அப்படி செவிமடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெற்றோர் சான்றோர்களாக இருக்க வேண்டும். தம்மை விடவும் மிக மா மனிதர்கள் இவர்கள் என்று அந்த பிள்ளைகள் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கு இவர்களுடைய வாழ்வு முறை செயல்கள் இவை அமைய வேண்டும். நான் முழுது நல்லா குடிச்சு கிடப்பேன், ஆனால் நான் என் சொல்ல வந்து என் பிள்ளை கேட்கணும், எப்படி கேட்பான்? மாறாக நீ உயர் மாந்தராக இரு, அப்பொழுது அந்த இளைஞனும் இளம்பனும் நமக்கு செவிமடுப்பார்கள். இத்தகைய வகையில்தான் இன்றைக்கு இந்த உறுதிப்பாட்டை எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மை விடவும் மா மனிதர்களை அவர்கள் சொல்கின்ற அந்த ஏவுதல்களை கூர்மையாக கவனித்து கேட்டு அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினர் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தாங்க, புரியலை. அது என்ன புரியலை? புரிவதற்கு முயலலை, அவ்வளவுதான். ஆக ஒரு செய்தியை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் ஒருவர் சொல்வதை கூர்ந்து கவனித்து அதை புரிந்து அதன் அடிப்படையில் செய்வதற்கு முன்வர இயலும். அதை இங்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இங்கு நல்லவர்கள் ஏவுகின்ற நற்செயல்களை செய்வதற்கு உறுதியேற்போம். அப்படியெல்லாம் நல்ல செயல்களை செய்வதற்கு ஏவுகிற நல் ஆற்றல்களாக, நற்குணம் படைத்தவர்களாக, மேன்மையுடையவர்களாக நாம் திகழ்வோம். அப்படிப்பட்ட மா மனிதர்களை, பெரும் மனிதர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஏற்பிசைவு செய்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பாராட்டுவோம். இந்த வகையிலெல்லாம் நாம் உயர்ந்து நிற்பதற்கு இன்று இந்த திரிகடுகம் நம்மை அழைக்கிறது. உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் கிரியை. கிரியைனா என்னது? நற்கிரியை அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறொன்றுமில்லை, அது சமஸ்கிருத சொல்லு தான். தமிழில் நற்செயல், செயல் என்பது தான். நல்ல செயல்களை செய்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: சென்ற உரையில் மீட்பரின் பிறப்பிற்காக உலக அரசியல் சூழல் எப்படி மாறியது என்பதையும், பெத்லகம் நோக்கிய அந்த புனித பயணத்தையும் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அகில உலகையும் ஆள வந்த அரசர்க்கரசர் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எளிய கோலத்தில் அவதரித்த உன்னத நிகழ்வையும், அந்த நற்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தருணத்தையும் காண்போம். கடவுள் மனிதனானார். தங்கள் நகரில் தங்கிட வந்த சூசியப்பரும் துணைமறியாளும் அந்நகர் முழுதும் ஆட்களால் நிரம்பி அமருவோர் இடமும் அமையாதிருந்தனர். சத்திரங்களிலும் ஜனத்திரள் வழிந்தது. அதனால் மறியாள் ஆணிரை தொழுவில் வைக்கோல் பரப்பி வந்து தங்கினாள். பிள்ளை பெற்றெடுக்கும் பேர்காலத்தை கல்லமில் மறியாள் காணும் காலை வானில் தூதன் வளம்பெற தோன்றி ஆயிர் மக்களை அழைத்தனன் ஆங்கே. ஆயிர் மக்களே, ஆயிர் மக்களே, அருள்மொழி வல்ல திரு அவதாரன், பாவங்கள் நீக்கும் தேவகுமாரன் கைத்துணி ஒன்றில் கண்களை திறந்து ஆநீரை தொழுவில் அவதரித்துள்ளான். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது. அவரது கருணை அமையப் பெற்றோர் அமைதி பெறும் நாள் அருகினில் வந்தது என்றது கேட்டு இசை ஒலி பரப்பி வானோர் சேனை வாழ்த்தியதாங்கே. ஆயர் மக்கள் அனைவரும் ஒன்றாய் ஆநீரை தொழுவினை அறிய நடந்தனர். தன்னொளி பரப்பும் தகைசால் மைந்தனை கண்ணால் கண்டு களித்தனர் ஆயரே.

யோசேப்பும் மரியாளும் பெத்லகேம் நகருக்குள் நுழைந்தபோது அந்த ஊர் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி பிழைந்தது. ரோமபுரி பேரரசர் அகஸ்துஸ் ராயரிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணை காரணமாக திரளான ஜனங்கள் அங்கு கூடியிருந்தனர். அனைத்து சத்திரங்களும் இல்லங்களும் ஏற்கனவே ஆட்களால் நிறைந்திருந்ததால் தங்குவதற்கு ஒரு சிறிய இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வசதி படைத்தவர்கள் இடம் பிடித்திருக்க ஏழ்மையான நிலையில் இருந்த இந்த தூய குடும்பம் ஒரு புகலிடத்தை தேடி தவித்தது. இறுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மாட்டுத் தொழுவமே அவர்களுக்கு புகலிடமாய் அமைந்தது. சத்திரங்கள் கதவடைத்த அந்த இரவில் அகில உலகை படைத்த ஆண்டவர் ஓர் எளிய தொழுவத்தில் மனு உரியெடுத்தார். அன்னைமறியால் தனது திருக்குழந்தையை பெற்று வைக்கோல் பரப்பப்பட்ட ஒரு முன்னணையில் கிடத்தினார். விண்ணகத் தூதர்கள் போற்றும் அந்த பாலகன் ஏழ்மையின் அடையாளமாக தாழ்ச்சியுடன் அவதரித்தார். அதே இரவில் பெத்லகேம் நகருக்கு வெளியே வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கள் ஆட்டு மந்தைகளை காத்து நின்றனர். அவர்கள் எளிய மனிதர்களாக இருந்தாலும் இறைவனின் நற்செய்தியை முதல் முதலில் கேட்கும் மாபெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. திடீரென்று வானில் ஒரு தேவதூதர் ஒளிமயமாக தோன்றி அந்த இடையர்களை தனது அருண்மொழியால் அழைத்தார். ஆயர் மக்களே, ஆயர் மக்களே என்று தூதர் விழித்தபோது அவர்கள் பெரும் வியப்பிலும் அச்சத்திலும் ஆழ்ந்தனர். அஞ்சாதீர்கள், இதோ உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர் கூறினார். மக்களின் பாவங்களைப் போக்க வந்த தேவகுமாரன் இன்று பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை அவர்களுக்கு தெரிவித்தார். தொழுவத்தில் அவதரித்துள்ள அந்த பாலகன் மக்களின் துயரம் போக்கும் உன்னத தெய்வம் என்பதை வானதூதர் சான்று பகிர்ந்தார். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததால் இறைவனின் மகிமை பூமியில் அதிகரித்துள்ளது என்று அவர் போற்றினார். இறைவனின் கருணை அமையப் பெற்றோர்க்கு பூமியில் அமைதி உண்டாகுக என்று தூதர் வாழ்த்தினார். இந்த நற்செய்தியை கேட்டவுடன் வானில் திரளான வானத்தூரலின் சேனைகள் தோன்றி இன்னிசை பாடினர். தூதர்களின் இந்த விண்ணகப் பாடலை தொடர்ந்து இடையர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தூதர் சொன்ன அந்த அற்புதத்தைக் காண விரைந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெத்லகேம் தொழுவத்தை நோக்கி நடந்தனர். அவர்கள் தொழுவத்தை அடைந்தபோது தூதர் சொன்னது போலவே ஒரு பாலகன் முன்னணையில் கிடத்தப்பட்டிருப்பதை நேரில் கண்டனர். அந்த திருக்குழந்தையைக் கண்டு அவர்கள் அகமகிழ்ந்து வணங்கினர். முன்னணையில் ஒளி வீசும் அந்த பாலகனை கண்ட இடையர்கள் தங்கள் மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இறைவனின் வார்த்தை தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டபடியே நிறைவேறியதை எண்ணி அவர்கள் களிப்படைந்தனர். மரியாளின் பணிவும் யோசிப்பின் பாதுகாப்பும் இடையர்களின் விசுவாசமும் அந்த தொழுவத்தை ஒரு புனிதத்தலமாக மாற்றின. ஏழ்மையின் நடுவே பிறந்த அந்த பாலகன் உலகிற்கே ஒளியை தரும் மீட்பராக விளங்கினார். முடிவாக ஒரு பேரரசரின் ஆணை பெத்லகேம் பயணத்திற்கு வழிவகுத்தது. ஆனால் விண்ணகத் தூதரின் ஆணை எளிய இடையர்களை தொழுவத்திற்கு அழைத்து வந்தது. மரியாளின் கருவில் உருவான அந்த உன்னத வார்த்தை இன்று நமக்காக பிறந்த இம்மானுவேலாக இன்றும் நம்மிடையே குடிகொள்கிறது.

0: செய்திகள்.
1: மே 20 புதனன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்று திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது அர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபையின் பிரதிநிதிகளுடன் வந்திருந்த அத்திருச்சபையின் தலைவர் முதலாம் அறாம் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மீண்டும் வரவேற்று தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபைக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் இந்த வருகை ஒரு முக்கியமான மைல்கல் என்றும் திருத்தந்தை வர்ணித்தார். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் கல்லறைக்கு கத்தோலிக்கோஸ் மேற்கொண்ட இந்த புனித பயணத்தை தூய ஆவியார் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை இறைவேண்டல் செய்தார். இரு திருச்சபைகளுக்கும் இடையே முழுமையான ஒற்றுமை நிலவும் இந்த சந்திப்பு கிறிஸ்தவ ஒற்றுமையை மேலும் ஊக்குவிக்கவும் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். கிறிஸ்தவ சபைகளை ஒன்றிணைக்கும் பணிகளில் முதலாம் அறாம் அவர்கள் காட்டிய நீண்டகால அர்ப்பணிப்பையும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் கிழக்கத்திய மரபுவலை திருச்சபைகளுக்கும் இடையே நடந்த இறையியல் விவாதங்களுக்கு அவர் அளித்த ஆதரவையும் பாராட்டிய திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் முழுமையாக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக அர்மீனிய புனிதர்கள் மற்றும் அன்னை கன்னிமரியாவிடம் இறைவேண்டல் செய்து தனது உரையை நிறைவு செய்தார்.
2: மே 19 செவ்வாய் அன்று காஸ்தல் கந்தல்ஃபூவில் உள்ள வத்திக்கான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வருகை புரிந்தார். கடந்த ஜூலை 20 அன்று நிலவில் மனிதன் கால் பதித்த 56வது ஆண்டு விழாவின் போது அவர் இங்கு வந்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த மையத்திற்கு அவர் வருவது இது 2வது முறையாகும். திருத்தந்தை அவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஓய்வெடுப்பதற்கும் தன் பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்நகரத்திற்கு வருவது வழக்கம். அங்கு வருகை புரிந்த திருத்தந்தை அவர்களை சகோதரி ரஃபெல்லா பெட்ரினி மற்றும் பொதுச் செயலாளர்களான பேராயர் எமிலியோ நாப்பா, கியூசோப் புக்லி அலிஃப்ராண்டி ஆகியோர் வரவேற்றனர். மேலும் இந்த வானியல் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரான சேசு சபை அருள்பணியாளர் ரிச்சர்ட் ஆண்டனி டிசோசா மற்றும் அருள்பணியாளர் கை கான்சோல் மாக்னோ ஆகியோர் அங்கு வந்திருந்தனர். அங்கிருந்த சிற்றாலயத்தில் சிறிது நேரம் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அங்கிருந்த துறவரத்தார், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பிற பணியாளர்களை சந்தித்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
1: மே 23 சனிக்கிழமையன்று அசெரா நகருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் வருகை குறித்த அறிவிப்பை வரவேற்ற காம்பானியா ஆயர் பேரவையின் தலைவர் அந்தோனியோ டி டொன்னா அவர்கள் இது உள்ளூர் திருஅவைக்கு கிடைத்த ஒரு கொடை என்று குறிப்பிட்டார். அண்மையில் திருத்தந்தை பொம்பை மற்றும் நேப்பிள்ஸ் நகரங்களுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணங்களை தொடர்ந்து அமையவிருக்கும் இந்த வருகை படைப்பை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்விற்குமான அர்ப்பணிக்கப்பட்ட இறைவா உமக்கே புகழ் வாரத்தின் நிறைவாக அமையும். அசெரா நகரம் சட்டவிரோத கழிவு வணிகத்தாலும் பொதுமக்களின் நல்வாழ்வை பாதித்துள்ள சுற்றுச்சூழல் குற்றங்களாலும் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு நெருப்பு நிலம் என்று அழைக்கப்படும் பகுதிக்குள் அமைந்துள்ளது. இருப்பினும் இந்த ஒரு அவப்பெயரை மட்டுமே வைத்து இப்பகுதியை மதிப்பிட்டுவிடக் கூடாது என்று வலியுறுத்திய ஆயர் டி டோனா அவர்கள், இது போன்ற மாசுபட்ட இடங்கள் இத்தாலியின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கத்தான் செய்கின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். சுற்றுச்சூழல் மாசினால் மக்கள் பாதிக்கப்பட்ட போதே இயற்கையை காக்க இறைவா உமக்கே புகழ் என்னும் திருத்துது மடல் திரு அவைக்கு உந்துதலாக இருந்தது என்று தெரிவித்த ஆயர் டி டோனா அவர்கள், இதனை வெறும் பசுமை ஆவணமாக சுருக்காமல் ரேரும் நோவாரும் என்ற திருத்தூது மடலுக்கு இணையான கத்தோலிக்க சமூக போதனைகளின் முக்கிய பகுதிகளாக அதனை விவரித்தார்.
2: ஓசியானியா முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் மே 18 முதல் 20 வரை குவாமில் இடம்பெற்ற ஓசியானியா கத்தோலிக்க ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்தில் ஒன்று கூடினர். இந்த கூட்டத்தில் இடப்பெயர்வு, நவீன அடிமைத்தனம், சுற்றுச்சூழல் குறித்த கவலைகள் மற்றும் பசிபிக் பகுதியில் மறைப்பணியின் எதிர்காலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிசார் சவால்களை குறித்து ஆயர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அதிக பாதிப்புக்குள்ளாகும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு இக்கூட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கிராமப்புற மற்றும் நகர பகுதிகளில் தற்காலிக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பாதிக்கும் நவீன அடிமைத்தன ஆபத்துகள் குறித்த நியூ சவுத் வேல்ஸ் விசாரணைக்கு இந்த கூட்டமைப்பு சமர்ப்பித்த அறிக்கையை ஆயர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்து வரும் ஓசியானியா புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் கூட்டமைப்பிற்கு தங்களின் ஆதரவை ஆயர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினர். இடப்பெயர்வால் நாடுகள் எதிர்கொள்ளும் சமூக ஆன்மீக தாக்கங்கள் குறித்து விவாதித்த ஆயர்கள் பொதுநிலையினர், அருள்பணியாளர்கள் மற்றும் ஆயர்களுக்கான சிறந்த பயிற்சி திட்டங்கள் குறித்தும் ஆராய்ந்தனர். பரந்த தீவு பகுதிகளை இணைப்பதில் டிஜிட்டல் ஊடகங்களின் பங்களிப்பை வலியுறுத்திய ஆயர்கள் உலகமயமாக்கல், சமூக அநீதி மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு திரு அவை அளிக்க வேண்டிய தீர்வுகள் குறித்தும் விவாதித்தனர்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் என்னும் பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். நேற்று முதல் கருத்தினை ஆய்ந்தோம். இன்று இரண்டாம் கருத்துக்குள் நுழைகிறோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். தாவில் சீர் இன்குணத்தார் ஏவின செயலும், அதாவது ஏவுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நாயை ஏவி விட்டுட்டாங்க பாருங்கள், அது லொல்லுன்னு கருத்து கிடக்கும், விரட்டும். ஏவுதல், ஏவி விடுதல். ஆக இங்கு யாரும் எந்த வகையிலும் தீயவற்றை ஏவி விடக்கூடாது, மாறாக நல்லவர்கள் நல்லவற்றை செய்ய சொல்வார்கள், அதற்கு பெயர் ஏவுதல். அப்படிப்பட்ட இன்குணத்தார், நற்குணத்தார் ஏவுகிற, சுட்டிக்காட்டுகிற, வழிநடத்துகிற அந்த செயலை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நற்செயல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களும் மேன்மை உடையவர்களுடைய செயல்களை செய்கிறார்கள் என்பதாக பொருள்படுகிறது. அப்படியென்றால் இங்கு தலையான ஒன்று இது என்று வள்ளுவர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுளெல்லாம் தலை. இந்த தலைங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சொல். மீண்டும் திருக்குறளிலே பல குறள்கள் தலை என்று முடியும் பார்த்துடுங்க. ஒருவேளை இந்த குறள்கள் யாருக்கெல்லாம் தெரிந்து என்னோட சேர்ந்து கொஞ்சம் இணைந்து சொல்லுங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தலையானது, அந்த தலையான தன்மைகளுள் இடம்பெறுகிற அந்த செய்திகளுள் ஒன்றாக எது வைக்கப்படுகிறது என்றால், தம்மை விடவும் நல்ல மேன் மக்களாக இருக்கிற அந்த பெரியவர்கள், அவர்களுடைய அந்த சொல்லுக்கு

0: வீடுகளில் பெற்றோர்கள் இத்தகைய சான்றோர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் இவர்கள் பெற்றோருக்கு செவிமடுக்க வேண்டும். அப்படி செவிமடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெற்றோர் சான்றோர்களாக இருக்க வேண்டும். தம்மை விடவும் மிக மா மனிதர்கள் இவர்கள் என்று அந்த பிள்ளைகள் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கு இவர்களுடைய வாழ்வு முறை செயல்கள் இவை அமைய வேண்டும். நான் முழுது நல்லா குடிச்சு கிடப்பேன், ஆனால் நான் என் சொல்ல வந்து என் பிள்ளை கேட்கணும், எப்படி கேட்பான்? மாறாக நீ உயர் மாந்தராக இரு, அப்பொழுது அந்த இளைஞனும் இளம்பனும் நமக்கு செவிமடுப்பார்கள். இத்தகைய வகையில்தான் இன்றைக்கு இந்த உறுதிப்பாட்டை எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மை விடவும் மா மனிதர்களை அவர்கள் சொல்கின்ற அந்த ஏவுதல்களை கூர்மையாக கவனித்து கேட்டு அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினர் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தாங்க, புரியலை. அது என்ன புரியலை? புரிவதற்கு முயலலை, அவ்வளவுதான். ஆக ஒரு செய்தியை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் ஒருவர் சொல்வதை கூர்ந்து கவனித்து அதை புரிந்து அதன் அடிப்படையில் செய்வதற்கு முன்வர இயலும். அதை இங்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இங்கு நல்லவர்கள் ஏவுகின்ற நற்செயல்களை செய்வதற்கு உறுதியேற்போம். அப்படியெல்லாம் நல்ல செயல்களை செய்வதற்கு ஏவுகிற நல் ஆற்றல்களாக, நற்குணம் படைத்தவர்களாக, மேன்மை உடையவர்களாக நாம் திகழ்வோம். அப்படிப்பட்ட மா மனிதர்களை, பெரும் மனிதர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஏற்பிசைவு செய்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பாராட்டுவோம். இந்த வகையிலெல்லாம் நாம் உயர்ந்து நிற்பதற்கு என்று இந்த திரிகடுகம் நம்மை அழைக்கிறது. உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் கிரியை. கிரியைனா என்னது? நற்கிரியை அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறொன்றுமில்லை, அது சமஸ்கிருத சொல்லுதான். தமிழில் நற்செயல், செயல் என்பதுதான். நல்ல செயல்களை செய்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
2: சென்ற உரையில் மீட்பரின் பிறப்பிற்காக உலக அரசியல் சூழல் எப்படி மாறியது என்பதையும், பெத்லகம் நோக்கிய அந்த புனித பயணத்தையும் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அகில உலகையும் ஆள வந்த அரசர்க்கரசர் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எளிய கோலத்தில் அவதரித்த உன்னத நிகழ்வையும், அந்த நற்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தருணத்தையும் காண்போம். கடவுள் மனிதனானார். தங்கள் நகரில் தங்கிட வந்த சூசியப்பரும் துணைமறியாளும் அந்நகர் முழுதும் ஆட்களால் நிரம்பி அமருவோர் இடமும் அமையாதிருந்தனர். சத்திரங்களிலும் ஜனத்திரள் வழிந்தது. அதனால் மறியாள் ஆனிரை தொழுவில் வைக்கோல் பரப்பி வந்து தங்கினாள். பிள்ளை பெற்றெடுக்கும் பேர்காலத்தை கல்லமில் மறியாள் காணும் காலை வானில் தூதன் வளம்பெற தோன்றி ஆயிர் மக்களை அழைத்தனன் ஆங்கே. ஆயிர் மக்களே, ஆயிர் மக்களே, அருள்மொழி வல்ல திரு அவதாரன், பாவங்கள் நீக்கும் தேவகுமாரன் கைத்துணி ஒன்றில் கண்களை திறந்து ஆனிரை தொழுவில் அவதரித்துள்ளான். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது. அவரது கருணை அமையப் பெற்றோர் அமைதி பெறும் நாள் அருகினில் வந்தது என்றது கேட்டு இசை ஒலி பரப்பி வானோர் சேனை வாழ்த்தியதாங்கே. ஆயர் மக்கள் அனைவரும் ஒன்றாய் ஆனிரை தொழுவினை அறிய நடந்தனர். தன்னொளி பரப்பும் தகைசால் மைந்தனை கண்ணால் கண்டு களித்தனர் ஆயரே.

யோசேப்பும் மரியாளும் பெத்லகேம் நகருக்குள் நுழைந்தபோது அந்த ஊர் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி பிழைந்தது. ரோமபுரி பேரரசர் அகஸ்துஸ் ராயரிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணை காரணமாக திரளான ஜனங்கள் அங்கு கூடியிருந்தனர். அனைத்து சத்திரங்களும் இல்லங்களும் ஏற்கனவே ஆட்களால் நிறைந்திருந்ததால் தங்குவதற்கு ஒரு சிறிய இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வசதி படைத்தவர்கள் இடம் பிடித்திருக்க ஏழ்மையான நிலையில் இருந்த இந்த தூய குடும்பம் ஒரு புகலிடத்தை தேடி தவித்தது. இறுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மாட்டுத் தொழுவமே அவர்களுக்கு புகலிடமாய் அமைந்தது. சத்திரங்கள் கதவடைத்த அந்த இரவில் அகில உலகை படைத்த ஆண்டவர் ஓர் எளிய தொழுவத்தில் மனு உரியெடுத்தார். அன்னைமறியால் தனது திருக்குழந்தையை பெற்று வைக்கோல் பரப்பப்பட்ட ஒரு முன்னணையில் கிடத்தினார். விண்ணகத் தூதர்கள் போற்றும் அந்த பாலகன் ஏழ்மையின் அடையாளமாக தாழ்ச்சியுடன் அவதரித்தார். அதே இரவில் பெத்லகேம் நகருக்கு வெளியே வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கள் ஆட்டு மந்தைகளை காத்து நின்றனர். அவர்கள் எளிய மனிதர்களாக இருந்தாலும் இறைவனின் நற்செய்தியை முதல் முதலில் கேட்கும் மாபெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. திடீரென்று வானில் ஒரு தேவதூதர் ஒலிமயமாக தோன்றி அந்த இடையர்களை தனது அருண்மொழியால் அழைத்தார். ஆயர் மக்களே, ஆயர் மக்களே என்று தூதர் விழித்தபோது அவர்கள் பெரும் வியப்பிலும் அச்சத்திலும் ஆழ்ந்தனர். அஞ்சாதீர்கள், இதோ உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர் கூறினார். மக்களின் பாவங்களை போக்க வந்த தேவகுமாரன் இன்று பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை அவர்களுக்கு தெரிவித்தார். தொழுவத்தில் அவதரித்துள்ள அந்த பாலகன் மக்களின் துயரம் போக்கும் உன்னத தெய்வம் என்பதை வான தூதர் சான்று பகர்ந்தார். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததால் இறைவனின் மகிமை பூமியில் அதிகரித்துள்ளது என்று அவர் போற்றினார். இறைவனின் கருணை அமையப் பெற்றோர்க்கு பூமியில் அமைதி உண்டாகுக என்று தூதர் வாழ்த்தினார். இந்த நற்செய்தியை கேட்டவுடன் வானில் திரளான வானத்தூரலின் சேனைகள் தோன்றி இன்னிசை பாடினர். தூதர்களின் இந்த விண்ணக பாடலை தொடர்ந்து இடையர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தூதர் சொன்ன அந்த அற்புதத்தை காண விரைந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெத்லகேம் தொழுவத்தை நோக்கி நடந்தனர். அவர்கள் தொழுவத்தை அடைந்தபோது தூதர் சொன்னது போலவே ஒரு பாலகன் முன்னணையில் கிடத்தப்பட்டிருப்பதை நேரில் கண்டனர். அந்த திருக்குழந்தையைக் கண்டு அவர்கள் அகமகிழ்ந்து வணங்கினர். முன்னணையில் ஒளி வீசும் அந்த பாலகனை கண்ட இடையர்கள் தங்கள் மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இறைவனின் வார்த்தை தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டபடியே நிறைவேறியதை எண்ணி அவர்கள் களிப்படைந்தனர். மரியாளின் பணிவும் யோசிப்பின் பாதுகாப்பும் இடையர்களின் விசுவாசமும் அந்த தொழுவத்தை ஒரு புனிதத்தலமாக மாற்றின. ஏழ்மையின் நடுவே பிறந்த அந்த பாலகன் உலகிற்கே ஒளியை தரும் மீட்பராக விளங்கினார். முடிவாக ஒரு பேரரசரின் ஆணை பெத்லகேம் பயணத்திற்கு வழிவகுத்தது. ஆனால் விண்ணகத் தூதரின் ஆணை எளிய இடையர்களை தொழுவத்திற்கு அழைத்து வந்தது. மரியாளின் கருவில் உருவான அந்த உன்னத வார்த்தை இன்று நமக்காக பிறந்த இம்மானுவேலாக இன்றும் நம்மிடையே குடிகொள்கிறது.

0: செய்திகள்.
1: மே 20 புதனன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்று திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது அர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபையின் பிரதிநிதிகளுடன் வந்திருந்த அத்திருச்சபையின் தலைவர் முதலாம் அறாம் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மீண்டும் வரவேற்று தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபைக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் இந்த வருகை ஒரு முக்கியமான மைல்கல் என்றும் திருத்தந்தை வர்ணித்தார். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் கல்லறைக்கு கத்தோலிக்கோஸ் மேற்கொண்ட இந்த புனித பயணத்தை தூய ஆவியார் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை இறைவேண்டல் செய்தார். இரு திருச்சபைகளுக்கும் இடையே முழுமையான ஒற்றுமை நிலவும் இந்த சந்திப்பு கிறிஸ்தவ ஒற்றுமையை மேலும் ஊக்குவிக்கவும் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். கிறிஸ்தவ சபைகளை ஒன்றிணைக்கும் பணிகளில் முதலாம் அறாம் அவர்கள் காட்டிய நீண்டகால அர்ப்பணிப்பையும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் கிழக்கத்திய மரபுவலை திருச்சபைகளுக்கும் இடையே நடந்த இறையியல் விவாதங்களுக்கு அவர் அளித்த ஆதரவையும் பாராட்டிய திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் முழுமையாக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக அர்மீனிய புனிதர்கள் மற்றும் அன்னை கன்னிமரியாவிடம் இறைவேண்டல் செய்து தனது உரையை நிறைவு செய்தார்.
2: மே 19 செவ்வாயன்று காஸ்தல் கந்தல்ஃபூவில் உள்ள வத்திக்கான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வருகை புரிந்தார். கடந்த ஜூலை 20 அன்று நிலவில் மனிதன் கால் பதித்த 56வது ஆண்டு விழாவின் போது அவர் இங்கு வந்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த மையத்திற்கு அவர் வருவது இது 2வது முறையாகும். திருத்தந்தை அவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஓய்வெடுப்பதற்கும் தன் பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்நகரத்திற்கு வருவது வழக்கம். அங்கு வருகை புரிந்த திருத்தந்தை அவர்களை சகோதரி ரஃபெல்லா பெட்ரினி மற்றும் பொதுச் செயலாளர்களான பேராயர் எமிலியோ நாப்பா, கியூசோஃப் புக்லி அலிஃப்ராண்டி ஆகியோர் வரவேற்றனர். மேலும் இந்த வானியல் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரான சேசு சபை அருள்பணியாளர் ரிச்சர்ட் ஆண்டனி டிசோசா மற்றும் அருள்பணியாளர் கை கான்சோல் மாக்னோ ஆகியோர் அங்கு வந்திருந்தனர். அங்கிருந்த சிற்றாலயத்தில் சிறிது நேரம் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அங்கிருந்த துறவரத்தார், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பிற பணியாளர்களை சந்தித்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
1: மே 23 சனிக்கிழமையன்று அசரா நகருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் வருகை குறித்த அறிவிப்பை வரவேற்ற காம்பானியா ஆயர் பேரவையின் தலைவர் அந்தோனியோ டி டொன்னா அவர்கள் இது உள்ளூர் திருஅவைக்கு கிடைத்த ஒரு கொடை என்று குறிப்பிட்டார். அண்மையில் திருத்தந்தை பொம்பை மற்றும் நேப்பிள்ஸ் நகரங்களுக்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணங்களை தொடர்ந்து அமையவிருக்கும் இந்த வருகை படைப்பை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்விற்குமான அர்ப்பணிக்கப்பட்ட இறைவா உமக்கே புகழ் வாரத்தின் நிறைவாக அமையும். அசரா நகரம் சட்டவிரோத கழிவு வணிகத்தாலும் பொதுமக்களின் நல்வாழ்வை பாதித்துள்ள சுற்றுச்சூழல் குற்றங்களாலும் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு நெருப்பு நிலம் என்று அழைக்கப்படும் பகுதிக்குள் அமைந்துள்ளது. இருப்பினும் இந்த ஒரு அவப்பெயரை மட்டுமே வைத்து இப்பகுதியை மதிப்பிட்டுவிடக் கூடாது என்று வலியுறுத்திய ஆயர் டி டோனா அவர்கள், இது போன்ற மாசுபட்ட இடங்கள் இத்தாலியின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கத்தான் செய்கின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். சுற்றுச்சூழல் மாசினால் மக்கள் பாதிக்கப்பட்ட போதே இயற்கையை காக்க இறைவா உமக்கே புகழ் என்னும் திருத்துது மடல் திரு அவைக்கு உந்துதலாக இருந்தது என்று தெரிவித்த ஆயர் டி டோனா அவர்கள், இதனை வெறும் பசுமை ஆவணமாக சுருக்காமல் ரேரும் நோவாரும் என்ற திருத்தூது மடலுக்கு இணையான கத்தோலிக்க சமூக போதனைகளின் முக்கிய பகுதிகளாக அதனை விவரித்தார்.
2: ஓசியானியா முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் மே 18 முதல் 20 வரை குவாமில் இடம்பெற்ற ஓசியானியா கத்தோலிக்க ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்தில் ஒன்று கூடினர். இந்த கூட்டத்தில் இடப்பெயர்வு, நவீன அடிமைத்தனம், சுற்றுச்சூழல் குறித்த கவலைகள் மற்றும் பசிபிக் பகுதியில் மறைப்பணியின் எதிர்காலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிசார் சவால்களை குறித்து ஆயர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அதிக பாதிப்புக்குள்ளாகும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு இக்கூட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கிராமப்புற மற்றும் நகரப்பகுதிகளில் தற்காலிக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பாதிக்கும் நவீன அடிமைத்தன ஆபத்துகள் குறித்த நியூ சவுத் வேல்ஸ் விசாரணைக்கு இந்த கூட்டமைப்பு சமர்ப்பித்த அறிக்கையை ஆயர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்து வரும் ஓசியானியா புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் கூட்டமைப்பிற்கு தங்களின் ஆதரவை ஆயர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினர். இடப்பெயர்வால் நாடுகள் எதிர்கொள்ளும் சமூக ஆன்மீக தாக்கங்கள் குறித்து விவாதித்த ஆயர்கள் பொதுநிலையினர், அருள்பணியாளர்கள் மற்றும் ஆயர்களுக்கான சிறந்த பயிற்சி திட்டங்கள் குறித்தும் ஆராய்ந்தனர். பரந்த தீவு பகுதிகளை இணைப்பதில் டிஜிட்டல் ஊடகங்களின் பங்களிப்பை வலியுறுத்திய ஆயர்கள் உலகமயமாக்கல், சமூக அநீதி மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு திரு அவை அளிக்க வேண்டிய தீர்வுகள் குறித்தும் விவாதித்தனர்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.